காசிவலட்ட கண்ணன்பே, காசிவலட்ட தென்னன்பே, மனுஷகம் நினிசு நீ காசிவாசி அத்தியாயலங்க பூமஹிங்காய்க.